0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை
4: கேட்கலாம்.
3: டி ருக்மிணி அவர்கள் வயலின், உமையாள்பரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், ஜே ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா, டி ஹெச் விநாயகராம் அவர்கள் கேட்டம், ஸ்ரீரங்கம் எஸ் கண்ணன் அவர்கள் மோர்சிங். ஆனந்தாமிரத கிருஷ்ணி என தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. அமிர்தவர்ஷினி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: டாக்டர் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது. டி ருக்மிணி அவர்கள் வயலின், உமையால்பரம் கே சிவராமன் அவர்கள் மருதங்கம், ஜே ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா, டி ஹெச் விநாயகராம் அவர்கள் கேட்டம், ஸ்ரீரங்கம் எஸ் கண்ணன் அவர்கள் மோர்சிங். இனி ஏமி ஜேசித்தே நேமி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை தோடி ராகம் மிஸ்டர் சாப்புத்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை டாக்டர் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டீர்கள். டி ருக்மிணி அவர்கள் வயலின், உமையால்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சிரா, டி ஹெச் நாயக்கராம் அவர்கள் கேட்டம், ஸ்ரீரங்கம் எஸ் கண்ணன் அவர்கள் மோர்சிங்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக. இப்பொழுது என் ஹரிஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், காரைக்குடி வி எம் கணேசன் அவர்கள் மிருதங்கம்.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music. On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by N. Harish. He is accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the mridangam by Karaikudi V. M. Ganesan.
0: Mudalil, Begada Ragathil, Innum Paramugam Yeno, Duraisami Kavirayar Yatriyadu, Rupakathalam.
1: To begin with, Innum Paramugam Yeno, a composition of Duraiswami Kavirayar, Indrak Begada, set to

0: துரைசாமி கவிராயர் இயற்றிய பாடலை தொடர்ந்து காவாவா வராளி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.
1: You just heard a composition of Duraiswamy Kavirayar. Now, Ka Vava, a composition of Papanasam Sivan in the rag Varali set to Adithaal.

0: பாபநாசம் சிவன் பாடலை கேட்டீர்கள் இதுவரை. அடுத்து மீவல்ல குணதோஷ மேமி தியாகராஜ கீர்த்தனை காப்பிராகம் கண்டச்சாப்பு தாளம்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ கிருதி ஆஃப் பாபநாசம் சிவன் இன் த ராக் வராளி. நவ் மீவல்ல குணதோஷ மேமி, எ கிருதி ஆஃப் தியாகராஜா இன் த ராக் காப்பி, செட் டு கண்டச்சாப்பு தாள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு. உங்களுக்காக என் ஹரிஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், காரைக்குடி வி எம் கணேசன் அவர்கள் மிருதங்கம்.
1: And ராகம் 24/7 டிடிஹெச். You are listening to a vocal recital by N. Harish. He is accompanied on the violin by Kumbakonam M.R. Gopinath and on the Mridangam by Karaikudi V.M. Ganesan.
0: இனி சாருகேசி ராகத்தில் கிருபையா பாலய சுவாதி திருநாள் சாகித்யம் மிஸ்வச்சாப்புதாளம்.
1: கிருபையா பாலய சௌரே, a composition of சுவாதி திருநாள் இந்த ராக் சாருகேசி, set to மிஸ்வச்சாப்புதாள்.

0: நிறைவாக செஞ்சுருட்டி ராகத்தில் தம்மையே புகழ்ந்து சுந்தரர் தேவாரம் மிஸ்ஸச்சாப்பு தாளம்.
1: ஹரீஷ் கன்க்ளூட்ஸ் இஸ் கான்சர்ட் வித் சுந்தரர் தேவாரம் தம்மையே புகழ்ந்து இந்த ராக் செஞ்சுருட்டி செட்டு மிஸ்ஸச்சாப்பு தாள்.

0: சென்னை வானொலியின் படைப்பில் ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. இதுவரை என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், காரைக்குடி வி எம் கணேசன் அவர்கள் மிருதங்கம்.
1: You just heard a vocal recital by N. Harish. He was accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the mridangam by Karaikudi V. M. Ganesan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime in

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சீதா ராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதா ராஜன். She is accompanied by Shri T.V. Ramanuja Charlu on the violin, Salem Shri K. Srinivasan on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Nigashil Mudalil, Panthuvarali Raga Varnam, Adithalam. The concert begins with a Varnam in Rag Panthuvarali set to Adithal.

இனி ஞான சபையில் பாபநாசம் சிவன் பாடல் ராகம் சாரங்கா மிஸ்ர சாபுதாளம். லிசன் நவ் டு ஞான சபையில் கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன் இன் ராக் சாரங்கா செட் டு மிஸ்ர சாபுதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீதா ராஜன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Srimati Sita Rajan. She is accompanied by Sri T.V. Ramanuja Charlu on the violin, Salem Sri K. Srinivasan on the mridangam, and Coimbatore Sri V. Mohan Ram on the ghatam. Ini Sripati Mukha, Syama Sastri Sahityam, Saveri Ragam, Adi Thalam. Listen now to Sripati Mukha, composed by Syama Sastri in Rag Saveri, set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது சீதா ராஜன் அவர்களின் பாட்டு. பகவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதா ராஜன். ஷீ வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின், சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.